சதகம் சீர்த்த சதகம் சீர்த்த ராகு அசுரேந்திரா விசின் சந்திம திவ்ய புத்திராவு கிராணிய கரணலாதி எவிட சந்திம திவ்ய புத்திரா பாக்யவதுன் வான்சே சிகிபாத் கரமேன் உன் வான்சேகே பீட பெத்து கல உன் வான்சேகே மைமேன் சந்திம திவ்ய புத்திரா நிதாச லபிய புத்தானுபாவே விதஹா தக்வின சந்த பிரித்தே ஆனுபாவேன்.